0: ஆர்எஸ் சுவாமி கம்பி எஸ்எல்எஸ் சாதிக்கு சமங்கு பியகுகே சக்தியமின் சக்திமாத் குடநகிலுக்கு ஆர்எஸ் சுவாமி கம்பி
1: பசுர் பாய் வினாடி பாய் தன் பிளாவா.

0: பாய்வது.
1: நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை, தந்து பானம் கூத்தாடு, கொஞ்சம் தாமரை, கொஞ்சம் தாமரை, வந்து எங்கும் பூத்தாடு. ஹதுவத்துட்டு மிகிரி பல வசாக் குவந்துட்டு ஹண்டாக் தின்ன பியக்கரு சுந்தர நெலும் பெம்மின தசத பிப்பென்ன சதுடின் கல்கி வந்து கொப்பவன நம் தவசனவாத் ஹெமதாவத் சதுடின் என் ஆசை வினத் வச்சனவரின் கியுவுத் மகே சுந்தர தவச சாயமுவலின் பின்தாருக்கலின் நுமையின்

பச்சை நிறமே பச்சை நிறமே, இச்சை ஊற்று பச்சை நிறமே, புல்லின் சிரிப்புன் பச்சை நிறமே, எனக்கு சம்பந்தம் தருமே. பிரேமேட்டு வர்ணியாக திபெனவாது, ஓ பிரேமேட்டு வர்ணியாக திபெனவா, ஸ்னேகேட்டு வர்ணியாக திபெனவா, ஏ ஹரித வர்ணியாய் மே கஹகுலவில் நுபே சினஹவ தவரே திபெனவா, மே தாருண்ய வர்ணே துல நுபே பாச தவரே திபெனவா, மா நுபிட்டு ஆதரே.